0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: யுபி ராஜு அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மருதங்கம். மூலாதார மூர்த்தை என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: UP Raju அவர்களின் மேண்டலின் இசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஓரோடி வந்தேன் கண்ணா என்று தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை யூ பி ராஜீவ் அவர்களின் மேண்டலின் இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH in Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது எஸ் ஆர் பத்மாவதி அவர்கள் வீணை வாசிக்கிறார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மரச்சியுண்டே என்று தொடங்கும் பட்டணம் சுப்ரமணியர் இயற்றிய அட்டதாள வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. வேகடா ராகம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது எஸ்ஆர் பத்மாவதி அவர்கள் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி ஷாண்டி நின்னே என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை பந்துவராளி ராகம் மிஸ்டர் ஜாப்புத்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை எஸ்ஆர் பத்மாவதி அவர்கள் வீணை வாசித்தார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு வானொலி நிலையம் ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Raga 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி காமகோட்டி பாய் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. Listen now to a Jalatarangam recital by Kamakoti Bai. She is accompanied by Nagai Shriyar Muralidharan on the violin and Shri B. Harikumar on the mridangam. Nigashil Mudalil, Gajanana Yudham, Muthuswami Dikshidhar Kruti, Ragam Chakravaham, Adi Thalam. The concert begins with Gajanana Yudham, Muthuswami Dikshidhar's composition, in Rag Chakravaham, set to Adithal.

இனி காலஹரண மேலராகரே தியாகராஜர் கீர்த்தனை சுத்தசாவேரி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு காலஹரண மேலராகரே செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் சுத்தசாவேரி செட் டு ரூபக்தாள்.

இனி சாமஜ வரகமன தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம். லிசன் நவ் டு சாமஜ வரகமன, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் ஹிந்தோளம், செட் டு ஆதிதாள்.

இனி நின் அருள் பாபநாசம் சிவன் பாடல் பந்துவராளி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு நின் அருள் பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் பந்துவராளி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காமகோட்டி பாய் அவர்களின் ஜலதரங்க இசை. பக்கவாத்தியங்கள் நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a Jaladrangam recital by Kamakoti Bai. The accompaniments are Nagesh Riyar Muralidharan on the violin and Shri B. Harikumar on the mrudangam. Ini Niye Paramukam, Papanasam Sivan Padal, Ragam Hamsanadam, Adi Talam. Listen now to Niye Paramukam, composed by Papanasam Sivan, in Rag Hamsanadam, set to Adi Tal.

நேயர்கள் இதுவரை கேட்டது காமகோடி பாய் அவர்களின் ஜலதரங்க இசை. பக்கவாத்தியங்கள் நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ ஜலதரங்கம் ரிசைட்டல் பை காமகோட்டி பாய். ஷி வாஸ் அகாம்பனிட் பை நாகைஸ்ரீயார் முரளிதரன் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ பி ஹரிக்குமார் ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel.